துருமுக்கு ஒரு காக்கி கால் காய் பை ஜென்ஹர் நாமத்தையாவ என் நானுக்கு சத்குரு புஜையா தென் ஹர் பூ.